0: பெற்று கட்டிட்டு ஆளா கட்டாட்டம் ரெண்டு பிக்கர் பிக்கர்
1: Tutur Mbah Slamet.